குமார், மேகம் சேக்க தீம் பியார், நான் உன்னை காதலிக்கிறேன் சார், நின்னு பிரேமிஸ்தான் நானு சார் சார், நான் நின்னு பிரேமிஸ்தேன்